0: சார், அத்துலிட போட்டா என்னது? அத்துலிட போட்டா என்னது?
1: ஆ, இன்னும் இன்னும்
0: செத்தோட போட்டா கொஹன்னது?
1: ஏய்
0: சரி, தந்தான் சரி.
1: நான் வந்தேன்
0: மதி சேர்லா லுக்கு லுக்கு தனதுரு தருவாட்ட வயசின் அடுவினி அப்பிதோயிதா தவ கெந்தகாம் பொலவிதா ஒன்றத தெம்பராடு
1: என்னோட
0: சேர்லா தமே தவ அத்தகின் தவ ஓனமே சமாதி கெட்டின்னு தவ
1: கெத்துமுக்கோ கெத்துமுக்கோ மன் தக்க தமுன்னா நிதரம கெட்டி கெட்டிமா இன்னு நேது
0: அது
1: தமுன்னா நிதரம கெட்டி கெட்டிம தமாய் இன்னு அர தக்க தம்பலாட ஹேத்து வேலா கெட்டி கெட்டி
0: இன்னும் மாறிட
1: மட்டம் கத ஓட்ட என்ன பாகி தம்பலா தமுண்ட கிவினா ஓட்ட நாங்க என்ன பாகி
0: அனே சார் நோய் சார் மூஹா புது மேஸ்தே கண்ணு தீனே என்ன வாண்டி பயாக்கோ ஏகத் தேகல
1: ஏகத் தேகல ஹரி தே முகத்து கிவினோட கியன்னாவே
0: சார் மேமுனி போஸ் கெனே குணாம் லொக்கே குணாம் சேத்து மம்மி ஹிதோ கம்முட்டு கியன்னு ஓடி கேளுமத் தேகா கஹல ஏ பலேன் ஹரி கேளுமத் தேகா கஹாகின காட ஹரி கியல சேத் அமுதுவின் கியல தென்னோன தா சார் மே அபே ஆயதன சங்கிரஹய கியல எகத் தீனோ
1: முக
0: ஆயதன சங்கிரஹய ஏ தேக உ நமய ஆ ஹட வகந்தியட பிரகார தரஹகாரயங்கி அடுபாடு துருலதா ஹந்துனாக ஏ கேலாம் கீன சேவக்கியாங்க லங்கரகின அனித்தவங்க துரஸ் கரல பொடா இன்ன பே சார் எத்தப்பட்டன சார் ஆயத்தினே பிரச்சன ஏத்திவில உடு துவல அரஹேட்ட மேட கேலாம் டிக லீக் வேலா
1: ஓ
0: தன்னெத்
1: தன்னே தன்னேனி
0: ஆயத்தினே பிரச்சன ஏத்திவில இது வா சேட்ட தோயம் மே பிரச்சன அத்தியாக கவில சார் உத்தே பிரச்சன வலத மெதிவில சார் ஏவா விசந்தன்ன உத்சாக கரன பாவ சார் கே லொக்கண்ட பெனில එතකොට සර් ටිකක් මේ මේ විදිහ මහන්සි වෙනවා කියලා ඒ ලොක්කෝ දැනගත්තාම ප්‍රොමෝෂන් එකක් හරි ලැබෙන්නේ එතකොටනේ.
1: මොනවද තමුන් ඔය කියන්නේ? තමුන් කරපු හැටිද මට කියන්න හදන්නේ?
0: ඔය ඉතින් වැඩි හිටියෙක් කියන දේ කාන්නෙම නෑ මේ වැඩක් නැකටක්. මම යන්න.
1: යන්න බෑ නෙමෙයි ඉන්නකෝ ඉන්නකෝ. තමුන් ඉතින් කියනවා කියලා මොනවද? ඈ මොනවද කියලා ටිකක් කියනවා කිදී.
0: ඕනේ කිදී.